லால்பால் ஏடி லொஸ்டர் கொட்டாரா சவுகி கோலோ பணம்போர் ஆர்பா சுரத்கல் கேரிசி முக்கா பவன் அழகனை கோல்நாடு காரணம் முல்கே படவதில் எர்மாள் உச்சில காப்பு கட்பாடி உத்தியோக எடுப்பேன் ரைட் ஹோக்லி.

மாத்திரில் வன் பேரு கோரிக்கையிலே தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையிலே பண்ணுவானது ஏரைகளை கொட்டி யான நிக்கலை சுந்தரரை வந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.

0: ஹாய் நமஸ்கார யா நிக்கல் அர்ஜுன் காபி கார்டு.
1: நமஸ்கார யா நிக்கல் விஜயகுமார் கொடியால் பயில் பாத்திருந்தோம்ல
2: யானு லயன் கிஷோர் டி ஷெட்டி லகுமி தண்ட குட்லா.
3: நமஸ்கார யா நிக்கல் தெலிக்கத பொள்ளிகை தேவதாஸ் காபி கார்டு.
4: நமஸ்கார யா நிக்கல் தத்தின குசந்தர சின்ன விண்டி படில்
5: நிக்கிற கிளந்து பிளே 107.8 எஃப்எம் ரங்க ரங்கதா பதில்
6: ರೇಡಿಯೋ ಸಾರಂಗ್ ತುಳು ಪ್ರಸಾರಕ್ಕೆ ಏನೊಂದಿಲ್ಲರು ಇತ್ತ ಕೆಲವು ತುಳು ಪದಕ್ಕೂ ಲೆನಕ್ಕೆ ಏನೊಂದು ಬರ್ಕಾ.

மாத்தேர்ல வன் பேரு கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில பண்ணுவானது ஏரைகளை பத்தி யார் நினைக்கல சுந்தரரை வந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரன் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.

மாத்தேர்ல வன் பேரு கோரிக்கையில தின்னு புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணுவானது ஏரைகளை கொட்டி யார் நினைக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்கு தான்